நானும் போட்டில் கறியாலுங்கட விங்கலுக்கு போயப்பா அலப்புழ கடவின்னு ஞானும் போட்டில் கறியாலுங்கட விங்கலுக்கு போயப்பா கம்மல நீஞ்சொரு துன்னறி வந்தல்லோ துன்னறி வந்தல்லோ துன்னறி வந்தல்லோ துன்னறி வந்தல்லோ கம்மல நீஞ்சொரு துன்னறி வந்தல்லோ நம்மளே கண்டு கண்ணெதிரி தூபோட்டில் இருந்தல்லோ.

தண்ணீர் திறந்தாலும் கார்த்திக நாளாயாலும் கண்ணினு கண்ணாய் தன்னை நான் வளர்த்தும் என்றே கண்ணினு கண்ணாய் தன்னே.